சமுத்திரம் முழுங்கு சதாம் பொண்ணுங்க முண்டு கொண்டுவே இன்னும் இன்னும் இடையிடையே சேர்ந்து இன்னும் இடையிடையே சக்கம் பூங்க